ஆனோஷில் தொடர்வாலவான் சிற்கில் ஜவச்சோ தேனாகச்சி கண்ணுங்கில்லையூ கண்சகுனி சங்கசாதி ஷீபஸ் இம்கிலே பீபஸ் ஓர்பாத்லக்குவே திங்கிலே ஷீபி தயலா இஷ்டிம்சேன் காச்சர் ஹூன் பால் துர்சியும்பி நிகில்கிரின் உதந்தர் உனிதோம் பீபாது ஜுஜுவோல் தூது ஜூயி மனே பக்தாகோ குந்த தில்கி தேகம் பக்தாகோய்தாக өнөөс басту үндір үгүді үрхім күрі үрдімтіні үрчек қазір бол бе хойдаг бәтір өмөне ашчу үрдігі бала бұл әрін күдіргүй әнд